0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்

0: அக்டோபர் 3 புனித தியோடர் ஜூரின். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பிரிட்டானி பகுதியில் வாழ்ந்த லாரன்ட் ஜூரின் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1798 ஆண்டு அக்டோபர் 2 நாள் பிறந்தார் தியோடர் ஜூரின். ஆன் தெரஸ் ஜூரின் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன் 10 வயதில் நற்கருணையினை பெற்று ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார். தன் 15 வயதில் தன் தந்தையினை இழந்த தெரஸ் ஜூரின் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1823 ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் துறவர சபையில் சேர்ந்தார். கிபி 1825 ஆண்டு செப்டம்பர் 8 நாள் தன் முதல் வார்த்தை பாட்டினை அளித்த தெரஸ் தன் பெயரினை தியோடர் ஜூரின் என்று மாற்றியமைத்துக் கொண்டார். கிபி 1831 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் தன் இறுதி வார்த்தை பாட்டினை அளித்த அருட்சகோதரி தியோடர் ஜூரின் கிபி 1840 ஆண்டு அமெரிக்காவிலுள்ள இந்தியானா பகுதிக்கு மறைபணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். கிபி 1841 ஆண்டு அமெரிக்காவில் கல்லூரியை நிறுவிய அருட்சகோதரி தியோடர் ஜூரின் பள்ளிகளை கட்டி எழுப்பி சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் ஆஃப் செயின்ட் மேரிஸ் ஆஃப் த வுட்ஸ் என்ற பெண்களுக்கான துறவர சபையினை நிறுவினார். ஏழை குழந்தைகளுக்கு கல்வியினையும் எளிய மக்களுக்கு ஆறுதலையும் அளித்த அருட்சகோதரி தியோடர் ஜூரின் கிபி 1856 ஆண்டு மே மாதம் 14 நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு அவரது பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி தியோடர் ஜூரினை திருத்தந்தை 16 பெனடிக்ட் 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித தியோடர் ஜூரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் ஆஃப் செயின்ட் மேரி ஆஃப் த வுட்ஸ் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: புனித இரக்கத்தின் அன்னை. மனித வாழ்க்கையில் இன்று மிக அதிகமாக தேவைப்படுவது இரக்கம் மட்டுமே. தண்டனைக்கு முன் இரக்கமும், தீர்ப்புக்கு முன் அன்பும், நிராகரிப்புக்கு முன் அரவணைப்பும் தேடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புகலிடமாக இருப்பவளே நம் இரக்கத்தின் அன்னை. இரக்கத்தின் அன்னை என்ற பெயரின் ஆழமான பொருள் கருணை மற்றும் மன்னிப்பு ஆகும். பாவிகளுக்காகவும் தீராத துன்பத்தில் வாடுபவர்களுக்காகவும் தன் இறை மகனிடம் பரிந்துரை செய்யும் தாயாக அன்னை திகழ்கிறார். நான் மிகவும் இரக்கமுள்ளவள் என்று அன்னை தானே முன்வந்து கூறிய வார்த்தைகள் அவரது தாய்மை உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன. விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தால் சிலுவையின் அடியில் தன் மகன் வேதனைப்படுவதை பார்த்து அந்த துயரத்தையும் மனிதகுல மீட்பிற்காக அர்ப்பணித்த போதே அன்னை இரக்கத்தின் தாய் என்ற நிலையை அடைந்தார். இயேசுவின் தெய்வீக இரக்கம் மரியாளின் தூய இதயம் வழியாகவே உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 19 நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் அன்னை மரியாள் 5 முக்கிய இடங்களில் காட்சியளித்தார். 1830 அற்புத பதக்கம், 1846 லா சாலெட், 1858 லூர்து, 1871 நம்பிக்கையின் அன்னை மற்றும் 1876 பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் அன்னை தோன்றினார். இந்த 5 காட்சி தலங்களையும் பிரான்ஸ் நாட்டின் வரைபடத்தில் இணைத்து பார்த்தால் அது எம் என்ற எழுத்தின் வடிவில் தோன்றும். இது அன்னை பிரான்ஸ் நாட்டை தன் மேலாடையால் போர்த்தி பாதுகாப்பதன் அடையாளமாக பக்தர்களால் ஒரு பெரும் சின்னமாக போற்றப்படுகிறது. பிரான்சின் பெல்லவோஜான் திருத்தலம் உருவானதற்கு மிக முக்கிய காரணம், ஒரு சாதாரண பெண்ணின் உயிர் அன்னையின் இரக்கத்தால் மீட்கப்பட்டதுதான். இதுவே இரக்கத்தின் அன்னை என்ற அழைப்பிற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. அந்த பெண்ணின் பெயர் எஸ்தல். அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களே வாழ்வார் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். மரணத்தின் விளிம்பில் இருந்த அவர் தன் பெற்றோரின் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கவலை கொண்டார். தன் மரணத்திற்கு பின் தன் வயதான பெற்றோர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்களே என்ற கவலை எஸ்தலை வாட்டியது. அந்த பாரத்தோடு அவர் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் நல்ல தாயே, என் பெற்றோர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு செல்ல விடாதீர், எனக்கு சுகம் தாரும் என்று உருக்கமாக வேண்டினார். இந்த எளிய ஆனால் ஆழமான நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் அன்னையின் இரக்க இதயத்தை தொட்டன. இதன் விளைவாக 1876 பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை அன்னை மரியாள் 15 முறை எஸ்தலுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு இரக்கத்தின் பாடமாக அமைந்தது. அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று அன்னை முதல் காட்சியில் கூறிய வார்த்தைகள் மரண பயத்தில் இருந்த எஸ்தலுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமைந்தது. நான் மிகவும் இரக்கமுள்ளவள், என்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக வந்தேன் என்று அன்னை தன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அன்னை காட்சியளித்த ஒரு இரவில் எஸ்தலின் அருகில் சாத்தான் தோன்றி அவரை பயமுறுத்தினான். அப்போது அன்னை தோன்றி, என் உத்தரியத்தை அவள் அணிந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று அதட்ட சாத்தான் மறைந்தான். இது அன்னை தன் பிள்ளைகளை தீய சக்திகளிடமிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதற்கான சாட்சியாகும். 5 கடும் வேதனைக்கு பிறகு திவ்ய நற்கருணை மற்றும் அன்னையின் வாக்குறுதியால் எஸ்தல் முழுமையாக குணமடைந்தார். இந்த அற்புதத்தை 1983 போர்ஜ் ஆயர் அதிகாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று அறிவித்து உறுதிப்படுத்தினார். ஒரு காட்சியில் அன்னையின் மார்பில் தங்க இதயம் ஒளிர்வதையும் அதை சுற்றி ரோஜா மலர்கள் இருப்பதையும் எஸ்தல் கண்டார். அந்த இதயத்திலிருந்து அருள் மலை பொழிந்தது. இதனாலேயே அன்னை பியூரிங் மற்றும் பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் தங்க இதய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னை எஸ்தலிடம், என் மகனின் திரு இருதய உத்தரியத்தை மக்கள் அணிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு முக்கிய பக்தியை முன்வைத்தார். இந்த உத்தரியம் என்பது இறைவனின் இரக்கத்தின் சின்னமாகவும் பாவிகளின் பாதுகாப்பு கவசமாகவும் திகழ்கிறது. 1922 திருச்சபை இந்த திரு இருதய உத்தரிய பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்தது. இன்று பெல்லவோஜான் திருத்தலம் பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இத்தலத்தில் இன்றும் ஒரு அழகான மரபு பின்பற்றப்படுகிறது. எஸ்தலைப் போலவே பக்தர்கள் தங்கள் குறைகளை கடிதமாக எழுதி அன்னையின் கெபியில் வைக்கிறார்கள். அந்த எழுத்துக்களில் உள்ள கண்ணீரை அன்னை துடைப்பார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆலயத்தில் நடக்கும் மிக பெரிய அதிசயம் மனமாற்றமாகும். கடினமான இதயம் கொண்டவர்கள் கூட அன்னையின் சந்நிதியில் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பாவ விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக இல்லம் திரும்புகிறார்கள். குடும்பங்களில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தம்பதியினர் இடையே ஒற்றுமை மலர்வது அன்னை அங்கே செய்யும் அன்றாட அற்புதமாகும். தீராத நோய்கள் குணமடைவது மற்றும் இறப்பு குறித்த பயம் நீங்குவது என அங்கே இரக்கத்தின் செயல்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இரக்கம் இல்லாமல் உலகம் வாழ முடியாது என்ற செய்தியை அன்னை இன்றைய இயந்திரத்தனமான உலகிற்கு உரக்கச் சொல்கிறார். தீர்ப்புகள் வழங்குவதில் வேகம் காட்டும் மனிதகுலம் மன்னிப்பு வழங்குவதில் ஏன் தாமதிக்கிறது என்ற கேள்வியை அன்னையின் பக்தி எழுப்புகிறது. எஸ்தலுக்கு கிடைத்த அதே சுகம் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதே இந்த திருத்தலத்தின் வாக்குறுதி. அன்னை காட்டிய அந்த தங்க இதயம் நம்முடைய இதயங்களும் சுயநலம் நீங்கி பிறர் மீதான அன்பினால் நிறைய வேண்டும் என்று போதிக்கிறது. நம்பிக்கையை இழக்காதே, பாவத்தால் பயப்படாதே என்பதே அன்னை நமக்கு தரும் இறுதி நம்பிக்கையாகும். எளியவர்களின் கடிதத்திற்கு பதில் தரும் அன்னை நம்முடைய மௌனமான ஜபங்களுக்கும் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார். திரு இருதய உத்தரியத்தை அணிந்து அன்னையின் பரிந்துரையில் வாழும் எவரையும் தீய சக்திகள் நெருங்க முடியாது என்பது விசுவாசிகளின் அனுபவம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க அன்னை நமக்கு தேவையான வலிமையை தன் பரிந்துரையால் பெற்றுத்தருகிறார். இன்றைய உலகில் இரக்கம் என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளின் வாழ்வில் அதுவே மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே இறைவனுக்கு செய்யும் மிக உயரிய வழிபாடு என்பதை அன்னை தன் காட்சிகள் மூலம் உணர்த்தினார். பெல்லவோஜான் அன்னை நமக்கு காட்டிய அந்த அன்பு பாதை நம்மை எப்போதும் நேர்மையான வழியில் வழிநடத்தும். நம் இதயம் கல்லாயிருந்தாலும் அதை தன் அன்பால் தங்கமாக மாற்றும் வல்லமை இரக்கத்தின் அன்னைக்கு உண்டு. எஸ்தல் பகேத் ஒரு சாதாரண ஏழ்மையான பெண்ணாக இருந்தும் அவரின் தூய உள்ளமே அன்னையை அவரிடம் இழுத்து வந்தது. நாமும் தூய்மையான உள்ளத்தோடு அன்னையை அணுகினால் நம் வாழ்விலும் 15 காட்சிகள் அல்ல 1000 அற்புதங்கள் நிகழும். பாவிகள் என்று நாம் யாரையும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏனெனில் அன்னை பாவிகளின் மனமாற்றத்திற்காகவே காட்சியளித்தார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு நல்வாழ்வு மலர அன்னை வாய்ப்பளிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும்.

0: செய்திகள்.
1: தேடல் இயந்திரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் திரு அவைக்கும் கலைஞர்களுக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 2 வெள்ளியன்று சாத்தியக்கூறுகளின் கலை ஒன்றிணைந்து நெய்தல் என்ற தலைப்பில் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பங்கேற்ற கலைஞர்களிடம் உரையாடிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கலை ஒரே மாதிரியான சிந்தனைகளுக்கு எதிராக நின்று பார்வையை ஆழப்படுத்தி நம்மை சற்று நின்று சிந்திக்க தூண்டுவதன் வழியாக கலாச்சார மற்றும் ஆன்மீக புத்துயிரூட்டலின் ஒரு வடிவமாக மாற முடியும் என்று கூறினார். உண்மையான கலை மனித இதயத்தின் ஆழமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் உண்மை, அழகு, நீதி, அமைதி மற்றும் வாழ்வின் பொருள் குறித்த மனிதர்களின் தேடலை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்ட திருத்தந்தை, திரு அவையை பொறுத்தவரை கலை என்பது வெறும் துணை அம்சம் அல்ல, மாறாக கேட்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக உள்ளது என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வரும் இக்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்படும் கலையையும் இயந்திரங்களால் உருவாக்கப்படும் படைப்புகளையும் வேறுபடுத்தி பார்ப்பது அவசர தேவையாகியுள்ளது என்று திருத்தந்தை கூறினார்.
2: கத்தோலிக்கர்களும் லூத்தரன்களும் கிறிஸ்தவ ஒன்றிப்பை நோக்கிய தங்களது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் இது அருளின் பயணம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 1 வியாழனன்று லூத்தரன் உலக கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, லூத்தரன் கத்தோலிக்க உறவுகளில் ஆன்மீகம் மற்றும் இறையியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு தனது பாராட்டை தெரிவித்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான அனைத்துலக அளவிலான இறையியல் உரையாடல் தற்போது 6வது கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 விடுத்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு குறித்த அழைப்பை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உரையாடல் வழியாக கிறிஸ்தவர்கள் கடந்த கால நினைவுகளை தூய்மைப்படுத்தி இறுக்கமான மனப்பான்மைகளை கடந்து செல்ல முடியும் என்று கூறினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது வெறுமனே பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்ல என்றும் அது இறையருளை சார்ந்தது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்செய்தியால் வழிநடத்தப்பட்டு திருத்தூதர்களின் நம்பிக்கை, அருளடையாளங்கள் மற்றும் திருப்பயணிகளில் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றிப்பை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். 2030 ஆக்ஸ்பர்க் விசுவாச அறிக்கை வெளியிடப்பட்டதன் 500 நிறைவை குறிக்கும் நிலையில் அந்த ஆண்டு ஆழமான கிறிஸ்தவ ஒன்றிப்பு சிந்தனைக்கும் முழுமையான மற்றும் வெளிப்படையான ஒன்றிப்பை நோக்கிய முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பாக அமைய முடியும் என்று திருத்தந்தை தெரிவித்தார்.
1: சுற்றுச்சூழல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் மனிதர்களுக்கும் பூமிக்கும் தீங்கு விளைவிக்கும் தூக்கி எறியும் கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்கும் வலுவான பராமரிப்பு கலாச்சாரம் தேவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 1 வியாழனன்று இத்தாலியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் சேவை நிறுவனமான ஹெரா குழுமத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இந்நிறுவனம் வத்திக்கானிலும் சுற்றுச்சூழல் தொடர்பான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். நுகர்வை மையமாக கொண்ட வாழ்வு முறையிலிருந்து மாறி பூமியின் வரையறுக்கப்பட்ட வளங்களை பாதுகாக்கும் உற்பத்தி முறையை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, வத்திக்கானில் கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பணிகளை மேற்கொண்டு வருவதற்காக ஹெரா குழுமத்திற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பராமரிப்பு கலாச்சாரம் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு மட்டுமல்லாமல் மனித உழைப்பு மற்றும் மனிதர்களின் மீதும் அக்கறை செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, படைப்பு அனைத்தும் இறைவன் வழங்கிய கொடை என்று எடுத்துக்காட்டினார். கட்டுப்பாடற்ற நுகர்வும் அதிகரித்து வரும் கழிவுகளும் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீவிர சவால்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனையை சுட்டிக்காட்டி வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மறுசுழற்சி மற்றும் சுழற்சி பொருளாதாரம் முக்கியமான வழிமுறைகள் என்று எடுத்துரைத்தார்.
2: உலக அமைதிக்காகவும் போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காகவும் ஏறத்தாழ 1300 பேர், அவர்களில் 700 குழந்தைகள் திருத்தந்தை அவர்களுடன் இணைந்து ஜபமாலை ஜபித்தனர். அக்டோபர் 1 வியாழனன்று வத்திக்கான் தோட்டங்களில் அமைந்துள்ள லூர்து அன்னை கெபியில் நடைபெற்ற இந்த ஜபமாலை ஜபம் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பான எய்ட் டு தி சர்ச் இன் நீட் முன்னெடுக்கும் 1 மில்லியன் குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. இத்தொடர் முயற்சி அக்டோபர் 1 முதல் 7 நாள் வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் உக்ரைன், லெபனான், சிரியா, புனித பூமி தெற்கு சூடான் உள்ளிட்ட போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்காகவும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபங்கள் எழுப்பப்பட்டன. இத்தாலியம், ஸ்பானியம், உருது, ஜெர்மன் மற்றும் அரபு ஆகிய 5 மொழிகளில் ஜெபமாலை ஜெபிக்கப்பட்டது. இது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகளின் ஒன்றிப்பை வெளிப்படுத்தியது. உலகின் அனைத்து குழந்தைகளுக்காகவும் அமைதிக்காக ஜெபிக்குமாறு குழந்தைகளுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை குறிப்பாக போர் நடைபெறும் நாடுகளில் வாழும் குழந்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் ஜெபங்களுக்கு இறைவனின் இதயத்தில் தனிச்சிறப்பான இடம் உண்டு என்று கர்தினால் கர்க் கோச் அவர்கள் தெரிவித்தார். அன்னை மரியாவுடன் இணைந்து உலகின் துன்பங்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல முடியும் என்பதை குழந்தைகள் உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின்

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்

0: அக்டோபர் 3 புனித தியோடர் ஜூரின். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பிரிட்டானி பகுதியில் வாழ்ந்த லாரன் ஜூரின் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1798 ஆண்டு அக்டோபர் 2 நாள் பிறந்தார் தியோடர் ஜூரின். ஆன் தெரஸ் ஜூரின் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன் 10 வயதில் நற்கருணையினை பெற்று ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார். தன் 15 வயதில் தன் தந்தையினை இழந்த தெரஸ் ஜூரின் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1823 ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் துறவர சபையில் சேர்ந்தார். கிபி 1825 ஆண்டு செப்டம்பர் 8 நாள் தன் முதல் வார்த்தை பாட்டினை அளித்த தெரஸ் தன் பெயரினை தியோடர் ஜூரின் என்று மாற்றியமைத்துக் கொண்டார். கிபி 1831 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் தன் இறுதி வார்த்தை பாட்டினை அளித்த அருட்சகோதரி தியோடர் ஜூரின் கிபி 1840 ஆண்டு அமெரிக்காவிலுள்ள இந்தியானா பகுதிக்கு மறைபணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். கிபி 1841 ஆண்டு அமெரிக்காவில் கல்லூரியை நிறுவிய அருட்சகோதரி தியோடர் ஜூரின் பள்ளிகளை கட்டி எழுப்பி சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் ஆஃப் செயின்ட் மேரிஸ் ஆஃப் த வுட்ஸ் என்ற பெண்களுக்கான துறவர சபையினை நிறுவினார். ஏழை குழந்தைகளுக்கு கல்வியினையும் எளிய மக்களுக்கு ஆறுதலையும் அளித்த அருட்சகோதரி தியோடர் ஜூரின் கிபி 1856 ஆண்டு மே மாதம் 14 நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு அவரது பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி தியோடர் ஜூரினை திருத்தந்தை 16 பெனடிக்ட் 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித தியோடர் ஜூரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் ஆஃப் செயின்ட் மேரி ஆஃப் த வுட்ஸ் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: புனித இரக்கத்தின் அன்னை. மனித வாழ்க்கையில் இன்று மிக அதிகமாக தேவைப்படுவது இரக்கம் மட்டுமே. தண்டனைக்கு முன் இரக்கமும், தீர்ப்புக்கு முன் அன்பும், நிராகரிப்புக்கு முன் அரவணைப்பும் தேடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புகலிடமாக இருப்பவளே நம் இரக்கத்தின் அன்னை. இரக்கத்தின் அன்னை என்ற பெயரின் ஆழமான பொருள் கருணை மற்றும் மன்னிப்பு ஆகும். பாவிகளுக்காகவும் தீராத துன்பத்தில் வாடுபவர்களுக்காகவும் தன் இறை மகனிடம் பரிந்துரை செய்யும் தாயாக அன்னை திகழ்கிறார். நான் மிகவும் இரக்கமுள்ளவள் என்று அன்னை தானே முன்வந்து கூறிய வார்த்தைகள் அவரது தாய்மை உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன. விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தால் சிலுவையின் அடியில் தன் மகன் வேதனைப்படுவதை பார்த்து அந்த துயரத்தையும் மனிதகுல மீட்பிற்காக அர்ப்பணித்த போதே அன்னை இரக்கத்தின் தாய் என்ற நிலையை அடைந்தார். இயேசுவின் தெய்வீக இரக்கம் மரியாளின் தூய இதயம் வழியாகவே உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 19 நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் அன்னை மரியாள் 5 முக்கிய இடங்களில் காட்சியளித்தார். 1830 அற்புத பதக்கம், 1846 லா சாலெட், 1858 லூர்து, 1871 நம்பிக்கையின் அன்னை மற்றும் 1876 பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் அன்னை தோன்றினார். இந்த 5 காட்சி தலங்களையும் பிரான்ஸ் நாட்டின் வரைபடத்தில் இணைத்து பார்த்தால் அது எம் என்ற எழுத்தின் வடிவில் தோன்றும். இது அன்னை பிரான்ஸ் நாட்டை தன் மேலாடையால் போர்த்தி பாதுகாப்பதன் அடையாளமாக பக்தர்களால் ஒரு பெரும் சின்னமாக போற்றப்படுகிறது. பிரான்சின் பெல்லவோஜான் திருத்தலம் உருவானதற்கு மிக முக்கிய காரணம், ஒரு சாதாரண பெண்ணின் உயிர் அன்னையின் இரக்கத்தால் மீட்கப்பட்டதுதான். இதுவே இரக்கத்தின் அன்னை என்ற அழைப்பிற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. அந்த பெண்ணின் பெயர் எஸ்தல். அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களே வாழ்வார் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். மரணத்தின் விளிம்பில் இருந்த அவர் தன் பெற்றோரின் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கவலை கொண்டார். தன் மரணத்திற்கு பின் தன் வயதான பெற்றோர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்களே என்ற கவலை எஸ்தலை வாட்டியது. அந்த பாரத்தோடு அவர் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் நல்ல தாயே, என் பெற்றோர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு செல்ல விடாதீர், எனக்கு சுகம் தாரும் என்று உருக்கமாக வேண்டினார். இந்த எளிய ஆனால் ஆழமான நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் அன்னையின் இரக்க இதயத்தை தொட்டன. இதன் விளைவாக 1876 பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை அன்னை மரியாள் 15 முறை எஸ்தலுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு இரக்கத்தின் பாடமாக அமைந்தது. அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று அன்னை முதல் காட்சியில் கூறிய வார்த்தைகள் மரண பயத்தில் இருந்த எஸ்தலுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமைந்தது. நான் மிகவும் இரக்கமுள்ளவள், என்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக வந்தேன் என்று அன்னை தன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அன்னை காட்சியளித்த ஒரு இரவில் எஸ்தலின் அருகில் சாத்தான் தோன்றி அவரை பயமுறுத்தினான். அப்போது அன்னை தோன்றி, என் உத்தரியத்தை அவள் அணிந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று அதட்ட சாத்தான் மறைந்தான். இது அன்னை தன் பிள்ளைகளை தீய சக்திகளிடமிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதற்கான சாட்சியாகும். 5 கடும் வேதனைக்கு பிறகு திவ்ய நற்கருணை மற்றும் அன்னையின் வாக்குறுதியால் எஸ்தல் முழுமையாக குணமடைந்தார். இந்த அற்புதத்தை 1983 போர்ஜ் ஆயர் அதிகாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று அறிவித்து உறுதிப்படுத்தினார். ஒரு காட்சியில் அன்னையின் மார்பில் தங்க இதயம் ஒளிர்வதையும் அதை சுற்றி ரோஜா மலர்கள் இருப்பதையும் எஸ்தல் கண்டார். அந்த இதயத்திலிருந்து அருள் மலை பொழிந்தது. இதனாலேயே அன்னை பியூரிங் மற்றும் பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் தங்க இதய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னை எஸ்தலிடம், என் மகனின் திரு இருதய உத்தரியத்தை மக்கள் அணிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு முக்கிய பக்தியை முன்வைத்தார். இந்த உத்தரியம் என்பது இறைவனின் இரக்கத்தின் சின்னமாகவும் பாவிகளின் பாதுகாப்பு கவசமாகவும் திகழ்கிறது. 1922 திருச்சபை இந்த திரு இருதய உத்தரிய பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்தது. இன்று பெல்லவோஜான் திருத்தலம் பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இத்தலத்தில் இன்றும் ஒரு அழகான மரபு பின்பற்றப்படுகிறது. எஸ்தலைப் போலவே பக்தர்கள் தங்கள் குறைகளை கடிதமாக எழுதி அன்னையின் கெபியில் வைக்கிறார்கள். அந்த எழுத்துக்களில் உள்ள கண்ணீரை அன்னை துடைப்பார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆலயத்தில் நடக்கும் மிக பெரிய அதிசயம் மனமாற்றமாகும். கடினமான இதயம் கொண்டவர்கள் கூட அன்னையின் சந்நிதியில் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பாவ விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக இல்லம் திரும்புகிறார்கள். குடும்பங்களில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தம்பதியினர் இடையே ஒற்றுமை மலர்வது அன்னை அங்கே செய்யும் அன்றாட அற்புதமாகும். தீராத நோய்கள் குணமடைவது மற்றும் இறப்பு குறித்த பயம் நீங்குவது என அங்கே இரக்கத்தின் செயல்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இரக்கம் இல்லாமல் உலகம் வாழ முடியாது என்ற செய்தியை அன்னை இன்றைய இயந்திரத்தனமான உலகிற்கு உரக்கச் சொல்கிறார். தீர்ப்புகள் வழங்குவதில் வேகம் காட்டும் மனிதகுலம் மன்னிப்பு வழங்குவதில் ஏன் தாமதிக்கிறது என்ற கேள்வியை அன்னையின் பக்தி எழுப்புகிறது. எஸ்தலுக்கு கிடைத்த அதே சுகம் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதே இந்த திருத்தலத்தின் வாக்குறுதி. அன்னை காட்டிய அந்த தங்க இதயம் நம்முடைய இதயங்களும் சுயநலம் நீங்கி பிறர் மீதான அன்பினால் நிறைய வேண்டும் என்று போதிக்கிறது. நம்பிக்கையை இழக்காதே, பாவத்தால் பயப்படாதே என்பதே அன்னை நமக்கு தரும் இறுதி நம்பிக்கையாகும். எளியவர்களின் கடிதத்திற்கு பதில் தரும் அன்னை நம்முடைய மௌனமான ஜபங்களுக்கும் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார். திரு இருதய உத்தரியத்தை அணிந்து அன்னையின் பரிந்துரையில் வாழும் எவரையும் தீய சக்திகள் நெருங்க முடியாது என்பது விசுவாசிகளின் அனுபவம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க அன்னை நமக்கு தேவையான வலிமையை தன் பரிந்துரையால் பெற்றுத்தருகிறார். இன்றைய உலகில் இரக்கம் என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளின் வாழ்வில் அதுவே மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே இறைவனுக்கு செய்யும் மிக உயரிய வழிபாடு என்பதை அன்னை தன் காட்சிகள் மூலம் உணர்த்தினார். பெல்லவோஜான் அன்னை நமக்கு காட்டிய அந்த அன்பு பாதை நம்மை எப்போதும் நேர்மையான வழியில் வழிநடத்தும். நம் இதயம் கல்லாயிருந்தாலும் அதை தன் அன்பால் தங்கமாக மாற்றும் வல்லமை இரக்கத்தின் அன்னைக்கு உண்டு. எஸ்தல் பகேத் ஒரு சாதாரண ஏழ்மையான பெண்ணாக இருந்தும் அவரின் தூய உள்ளமே அன்னையை அவரிடம் இழுத்து வந்தது. நாமும் தூய்மையான உள்ளத்தோடு அன்னையை அணுகினால் நம் வாழ்விலும் 15 காட்சிகள் அல்ல 1000 அற்புதங்கள் நிகழும். பாவிகள் என்று நாம் யாரையும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏனெனில் அன்னை பாவிகளின் மனமாற்றத்திற்காகவே காட்சியளித்தார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு நல்வாழ்வு மலர அன்னை வாய்ப்பளிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும்.

0: செய்திகள்.
1: தேடல் இயந்திரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் திரு அவைக்கும் கலைஞர்களுக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 2 வெள்ளியன்று சாத்தியக்கூறுகளின் கலை ஒன்றிணைந்து நெய்தல் என்ற தலைப்பில் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பங்கேற்ற கலைஞர்களிடம் உரையாடிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கலை ஒரே மாதிரியான சிந்தனைகளுக்கு எதிராக நின்று பார்வையை ஆழப்படுத்தி நம்மை சற்று நின்று சிந்திக்க தூண்டுவதன் வழியாக கலாச்சார மற்றும் ஆன்மீக புத்துயிரூட்டலின் ஒரு வடிவமாக மாற முடியும் என்று கூறினார். உண்மையான கலை மனித இதயத்தின் ஆழமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் உண்மை, அழகு, நீதி, அமைதி மற்றும் வாழ்வின் பொருள் குறித்த மனிதர்களின் தேடலை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்ட திருத்தந்தை, திரு அவையை பொறுத்தவரை கலை என்பது வெறும் துணை அம்சம் அல்ல, மாறாக கேட்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக உள்ளது என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வரும் இக்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்படும் கலையையும் இயந்திரங்களால் உருவாக்கப்படும் படைப்புகளையும் வேறுபடுத்தி பார்ப்பது அவசர தேவையாகியுள்ளது என்று திருத்தந்தை கூறினார்.
2: கத்தோலிக்கர்களும் லூத்தரன்களும் கிறிஸ்தவ ஒன்றிப்பை நோக்கிய தங்களது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் இது அருளின் பயணம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 1 வியாழனன்று லூத்தரன் உலக கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, லூத்தரன் கத்தோலிக்க உறவுகளில் ஆன்மீகம் மற்றும் இறையியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு தனது பாராட்டை தெரிவித்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான அனைத்துலக அளவிலான இறையியல் உரையாடல் தற்போது 6வது கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 விடுத்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு குறித்த அழைப்பை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உரையாடல் வழியாக கிறிஸ்தவர்கள் கடந்த கால நினைவுகளை தூய்மைப்படுத்தி இறுக்கமான மனப்பான்மைகளை கடந்து செல்ல முடியும் என்று கூறினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது வெறுமனே பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்ல என்றும் அது இறையருளை சார்ந்தது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்செய்தியால் வழிநடத்தப்பட்டு திருத்தூதர்களின் நம்பிக்கை, அருளடையாளங்கள் மற்றும் திருப்பயணிகளில் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றிப்பை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். 2030 ஆக்ஸ்பர்க் விசுவாச அறிக்கை வெளியிடப்பட்டதன் 500 நிறைவை குறிக்கும் நிலையில் அந்த ஆண்டு ஆழமான கிறிஸ்தவ ஒன்றிப்பு சிந்தனைக்கும் முழுமையான மற்றும் வெளிப்படையான ஒன்றிப்பை நோக்கிய முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பாக அமைய முடியும் என்று திருத்தந்தை தெரிவித்தார்.
1: சுற்றுச்சூழல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் மனிதர்களுக்கும் பூமிக்கும் தீங்கு விளைவிக்கும் தூக்கி எறியும் கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்கும் வலுவான பராமரிப்பு கலாச்சாரம் தேவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 1 வியாழனன்று இத்தாலியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் சேவை நிறுவனமான ஹெரா குழுமத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இந்நிறுவனம் வத்திக்கானிலும் சுற்றுச்சூழல் தொடர்பான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். நுகர்வை மையமாக கொண்ட வாழ்வு முறையிலிருந்து மாறி பூமியின் வரையறுக்கப்பட்ட வளங்களை பாதுகாக்கும் உற்பத்தி முறையை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, வத்திக்கானில் கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பணிகளை மேற்கொண்டு வருவதற்காக ஹெரா குழுமத்திற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பராமரிப்பு கலாச்சாரம் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு மட்டுமல்லாமல் மனித உழைப்பு மற்றும் மனிதர்களின் மீதும் அக்கறை செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, படைப்பு அனைத்தும் இறைவன் வழங்கிய கொடை என்று எடுத்துக்காட்டினார். கட்டுப்பாடற்ற நுகர்வும் அதிகரித்து வரும் கழிவுகளும் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீவிர சவால்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனையை சுட்டிக்காட்டி வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மறுசுழற்சி மற்றும் சுழற்சி பொருளாதாரம் முக்கியமான வழிமுறைகள் என்று எடுத்துரைத்தார்.
2: உலக அமைதிக்காகவும் போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காகவும் ஏறத்தாழ 1300 பேர், அவர்களில் 700 குழந்தைகள் திருத்தந்தை அவர்களுடன் இணைந்து ஜபமாலை ஜபித்தனர். அக்டோபர் 1 வியாழனன்று வத்திக்கான் தோட்டங்களில் அமைந்துள்ள லூர்து அன்னை கெபியில் நடைபெற்ற இந்த ஜபமாலை ஜபம் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பான எய்ட் டு தி சர்ச் இன் நீட் முன்னெடுக்கும் 1 மில்லியன் குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. இத்தொடர் முயற்சி அக்டோபர் 1 முதல் 7 வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் உக்ரைன், லெபனான், சிரியா, புனித பூமி தெற்கு சூடான் உள்ளிட்ட போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்காகவும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சிறப்பாக ஜபங்கள் எழுப்பப்பட்டன. இத்தாலியம், ஸ்பானியம், உருது, ஜெர்மன் மற்றும் அரபு ஆகிய 5 மொழிகளில் ஜபமாலை ஜபிக்கப்பட்டது. இது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகளின் ஒன்றிப்பை வெளிப்படுத்தியது. உலகின் அனைத்து குழந்தைகளுக்காகவும் அமைதிக்காக ஜெபிக்குமாறு குழந்தைகளுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை குறிப்பாக போர் நடைபெறும் நாடுகளில் வாழும் குழந்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் ஜெபங்களுக்கு இறைவனின் இதயத்தில் தனிச்சிறப்பான இடம் உண்டு என்று கர்தினால் கர்க் கோச் அவர்கள் தெரிவித்தார். அன்னை மரியாவுடன் இணைந்து உலகின் துன்பங்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல முடியும் என்பதை குழந்தைகள் உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: தமிழ் வழி இறைமொழி
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்கடே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இன்று விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் நாம் நுழையவிருக்கிறோம். விருந்தோம்பலில் இருக்கின்ற முதல் திருக்குறளை இன்று நாம் நம்முடைய செய்தியாக ஏற்றுக்கொள்வோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த குறளின் பொருள் என்ன? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இல்வாழ்க்கை என்கிற அந்த வாழ்க்கை முறையை செய்வது என்பதை ஒரு கடமையாக ஏற்றிருக்கிறார்கள் என்றால், அந்த கடமையில் முதல் கடமையாக சிறப்புமிக்க தன்மையாக இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் அல்லது இதுதான் முதன்மையாக செய்யப்பட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன? அது விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தோம்பி, விருந்தோம்பல் செய்து உதவ வேண்டும். வேளாண்மை செய்தல் என்றால் உதவுதல் என்று பொருள். ஆக விருந்தோம்பி வேளாண்மை செய்தல், இதை அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் ஒரு சிறப்பு செய்தியாக முன்வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு தேவையும் அங்கு இருந்திருக்கிறது. என்னவென்றால், இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் இங்கு பல வகையான உணவு விடுதிகள் இருக்கின்றன, பல வகையான தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் வீடுகளில் இருக்கிற வசதிகளை விட, வீடுகளில் கிடைக்கிற சுவை மிகு உணவை விட இன்னும் கூடுதல் சிறப்பு தன்மையோடு இந்த சமூகத்திலே சாலையோரங்கள் என்றாலும் சரி, ஊர்கள் நகர்கள் என்றாலும் சரி, அங்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருகிற ஒருவர், அந்த ஊருக்கு புதிதாக வரக்கூடியவர் அல்லது அந்த வீட்டை தேடியே வருகின்ற ஒரு உறவினர், அவர்களுக்கு வேறு எங்கும் உணவு உண்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த சூழலில் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய முழு முதல் கடமையாக செய்ய வேண்டியது என்ன? அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தல், அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்தல், அவர்கள் தங்குவதற்கான வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல், இவை எல்லாமே அந்த இல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற கணவன் மனைவி இருவருக்குமே உரிய ஒரு கடமை என்பதாக இந்த குறள் நெறி குறிப்பிடுகிறது. விவிலியத்தில் இந்த விருந்தோம்பல் தொடர்பாக நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னை தேடி வந்த அந்த மாபெரும் மனிதர்கள், இறை மாந்தர்கள், அவர்களுக்கு விருந்தளிக்கிறார். ஆபிரகாமை பற்றி ஒரு சிறப்பு செய்தி உண்டு. ஒவ்வொரு நாளுமே யாருக்காவது விருந்தளித்து அதன் பிறகுதான் தான் உணவு உண்பது என்பதை ஒரு திட்டமாக வைத்திருக்கிறார் என்றும் ஒரு கதை உண்டு. ஆக இது இறை அடியார்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் கடமை, விருந்தோம்பல் செய்தல். இயேசு இத்தகைய விருந்துகளை அங்கு அங்கீகரித்திருக்கிறார். சக்கையுடன் சொல்கிறார், இன்று நான் உன் வீட்டில் உணவு உண்ண வேண்டும். சீமோன் இல்லத்திற்கு செல்கிறார், அங்கே விருந்து தொடர்பான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆக விருந்தோம்பல் என்பது இறையாட்சி நெறியில் ஒரு தலை சிறந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்று இந்த விருந்தோம்பல் என்பது, விருந்து அளித்தல் என்பது வேறு வகையான வகைகளிலே பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. விருந்து என்றால் அங்கு இறைச்சி இருக்க வேண்டும், அங்கு மது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான புரிதல். விருந்து என்பது தன் உறவினர்கள், நண்பர்கள், நெருக்கமானவர்கள், இவர்களுக்கு வழங்குதல் என்கிற ஒரு புரிதல். இவற்றையும் கடந்து விருந்து என்பது அங்கு உடனடியாக அதற்கான உடனடியான ஒரு பலனை, ஒரு லாபத்தை எதிர்பார்த்தல், மொய் எழுதுதல், இப்படிப்பட்ட வகைகளில் தான் இன்று விருந்துகள் நடக்கின்றன. இவற்றையெல்லாம் கடந்து விருந்தோம்பல் என்பது, அந்த காலத்தில் எந்த நேயத்தோடு விருந்தோம்பல் என்பது அங்கு வகுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் செய்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே விருந்தோம்பல் இங்கு நடக்கட்டும், நம் வீடுகளிலே நடக்கட்டும். அதற்கான தெளிவை நம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருமே பெருக்கிக் கொள்வோம். இன்று மீண்டும் இந்த திருக்குறளை இன்னும் ஒரு முறை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 27 ஞாயிறிலே பயணித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இன்று இறை வாசகங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கின்றது. இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அந்த கேள்வி. நம்முடைய வாழ்க்கையை ஒரு திராட்சை தோட்டம் என கற்பனை செய்து கொள்வோம். அந்த தோட்டத்தை நாம் உருவாக்கவில்லை. நாம் பிறக்கும்போது நம் பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. நமது உடலை நாம் உருவாக்கவில்லை. நாம் எங்கே பிறக்க வேண்டும், என்னென்ன திறமைகள் வேண்டும் என்று நாம் தேர்வு செய்யவில்லை. மாறாக இவை அனைத்தும் நமக்கு நம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவேதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஒரு ஆழமான செய்தியை உணர்த்துகின்றது. நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய சொந்தமான சொத்து அல்ல, அது இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த பொறுப்பு என்ற ஒரு ஆழமான செய்தியை நமக்கு தருகின்றது. இன்றைய முதல் வாசகமான எசாயா அதிகாரம் 5 இறைவசனம் 1-7 வரை உள்ள இறை வார்த்தைகள் திராட்சை தோட்ட பாடல் என அழைக்கப்படுகின்றது. இங்கே ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடப்பதை நாம் பார்க்கின்றோம். திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் தனது தோட்டத்திற்கு தேவையான அனைத்தையும் தானே ஏற்பாடு செய்கின்றார். நல்ல நிலத்தை தேர்ந்தெடுக்கின்றார், அதை பயன்படுத்துகின்றார், சிறந்த திராட்சை கொடியை நடுகின்றார், வேலி அமைக்கின்றார், பாதுகாப்புக்காக கோபுரம் அமைக்கின்றார், திராட்சை ரசம் பிழியும் இடத்தையும் ஏற்பாடு செய்கின்றார். அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடித்தார். ஆனால் முடிவில் என்ன நடந்தது? அத்தோட்டம் நல்ல திராட்சை பழங்களுக்கு பதிலாக காட்டு திராட்சை பழங்களையே தந்தது. இந்த உவமை இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் உதாரணமாக அமைகின்றது. இறைவன் தமது மக்களாகிய இஸ்ரேலிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அதற்கு இறைவன் அவர்களிடம் எதிர்பார்த்தது நீதி மற்றும் நேர்மையை. ஆனால் அவர்கள் சமூக அநீதியை வெளிப்படுத்தினார்கள் என்று இறைவாக்கினர் எசாயா குற்றம் சாட்டுகின்றார். அதாவது பிரச்சனை தோட்டத்திலோ அல்லது தோட்டக்காரரின் பராமரிப்பிலோ இல்லை, மாறாக பிரச்சனை கனியில் இருந்தது. இன்று நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கின்றார் என்பது அல்ல, மாறாக இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை வைத்து நான் என்ன கனி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். இதுதான் இன்றைய வாசகத்தின் மிக ஆழமான இறையியல் உண்மையாக வெளிப்படுகின்றது. இறைவன் முதலில் நமக்கு தேவையானவை அனைத்தையும் தருகின்றார். பிறகு நம்மிடம் நல்ல கனியை எதிர்பார்க்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றார். பிறகு நம்மை அன்பு செய்ய அழைப்பு விடுக்கின்றார். அவர் நம்மை மன்னிக்கின்றார். பிறகு நம்மை மன்னிக்க சொல்கின்றார். அவர் நம்மை தேடுகின்றார். பிறகு நம்மிடம் விசுவாசத்தை கேட்கின்றார். அவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். பிறகு அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் இறைவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதிலிருந்து மட்டும் தொடங்கவில்லை, மாறாக இறைவன் ஏற்கனவே எனக்காக எவ்வளவு செய்திருக்கின்றார் என்பதை உணர்வதிலிருந்து தொடங்குகின்றது. இன்றைய நற்செய்தியில் குத்தகைக்காரர்கள் செய்த தவறு இழிவுபடுத்தியதோ கொலை செய்ததோ மட்டுமல்ல, அதற்கு முன்பே அவர்கள் ஒரு பெரிய தவறு செய்தார்கள். அவர்கள் தாங்கள் குத்தகைக்காரர்கள் என்பதை மறந்துவிட்டதுதான் அந்த மிகப்பெரிய தவறு. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பது அந்த குத்தகைக்காரர்கள் உரிமையாளர் அனுப்பிய பணியாளர்களை கொலை செய்கின்றார்கள். பிறகு மகனை பார்த்து, இவன்தான் இந்த சொத்துக்கு வாரிசு, வாருங்கள் இவனை கொன்று அவனுடைய சொத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதாவது தோட்டம் எங்களுடையதாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதுதான் பாவத்தின் அடிப்படை மனநிலை. இன்று நாம் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கலாம். என் பணம், என் வீடு, என் பதவி, என் அதிகாரம், என் திறமை, என் நேரம், என் குடும்பம், என் வாழ்க்கை என்று நாம் கூட இந்த ஒரு மனநிலையை கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் இன்று நம்மிடம் கேட்கும் ஒரு கேள்வி, உண்மையிலேயே இவை அனைத்தும் உன்னுடையதா? திருப்பாடல் 24 இறைவசனம் 3 நாம் வாசிப்பது, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை என நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக நாம் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்திற்கும் பொறுப்பாளர்கள். இறைவன் நமக்கு கொடுத்ததை பாதுகாத்து வளர்த்து சரியான நேரத்தில் நல்ல கனியுடன் அவரிடம் திருப்பி கொடுப்பதே கிறிஸ்துவ மக்களாகிய நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பணத்தை பார்த்தால் இது என்னுடையது என்று சொல்லாமல் இறைவன் இதை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார் என்று சொல்லுவோம். நம்மிடம் உள்ள திறமைகளை பார்த்து நாம் பெருமை கொள்ளாமல் இந்த திறமையால் யாருக்கு பயன் தர முடியும் என்று கேட்போம். நமக்கு இருக்கும் நேரத்தை நமக்காக மட்டுமே என்று நினைக்காமல் இந்த நேரத்தில் யாருக்கு அன்பு தேவை என்று கேட்போம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் கனி என்பது நான் நல்ல மனிதன் என்ற தனிப்பட்ட உணர்வு மட்டுமல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா தெளிவாக சொல்கின்றார், நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்த பலி. நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தலைத்ததோ முறைபாடு. அதாவது இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் கனி நீதி, நேர்மை, கருணை, சமூக பொறுப்பு. எனவே ஒரு கிறிஸ்தவர் திருப்பலியில் பங்கு பெறுகின்றார், அனுதினமும் இறைவேண்டலில் ஈடுபடுகின்றார், ஆனால் வீட்டில் மனைவியையோ கணவனையோ அவமதிக்கின்றார், ஏழைகளை பார்த்து உதவ மறுக்கின்றார் என்றால் அது நல்ல கனி அல்ல. ஏனெனில் இறைவன் நம் வெளிப்படையான வாழ்வை மட்டும் பார்ப்பது இல்லை, நாம் நம் வாழ்வில் என்ன கனி தருகின்றோம் என்று பார்க்கின்றார். அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இறைவன் முதலில் நம்மிடம் சொல்வது, உனக்கு நான் கொடுத்த சிறிய தோட்டத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். அதாவது உனது குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்கொள். உங்கள் குழந்தை இறைவன் கொடுத்த திராட்சை கொடியாக இருக்கலாம், அதை வளர்க்கிறீர்களா அல்லது பிறரோடு ஒப்பிடுவதன் மூலம் காயப்படுத்துகிறீர்களா? உங்கள் கணவனோ மனைவியோ இறைவன் ஒப்படைத்த பரிசு, அவர்களை மதிக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் இறைவன் கொடுத்த பொறுப்பு, அவர்களுக்கு நேரம் செலவிடுகிறீர்களா? அனிதினமும் நீங்கள் சந்திக்கும் ஏழை எளியோர் இறைவன் உங்களிடம் கொடுக்கும் ஒரு அழைப்பு, உங்களால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்ய முடிகின்றதா? இன்றைய நச்சிகையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மற்றொரு ஆழமான கருத்து, இறைவனுடைய இதயம் அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயம் என்பதாகும். இன்றைய நச்சேதியில் அந்த கொடிய குத்தகைக்காரர்கள் உரிமையாளர் அனுப்பிய அனைத்து பணியாளர்களையும் இழிவுபடுத்தினாலும் உரிமையாளர் இறுதியில் என் மகனை மதிப்பார்கள் என்று நினைத்து மகனை அனுப்புகிறார். இதில் நம் இறைவனுடைய இதயம் இரக்கமும் அன்பும் நிறைந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மனிதன் மீண்டும் மீண்டும் இறைவனிடமிருந்து விலகினாலும் இறைவன் மீண்டும் மீண்டும் மனிதனை தேடுகின்றார். இன்றைய வாசகம் இஸ்ரேல் மக்களின் பழைய வரலாற்றை மட்டும் கூறவில்லை, மாறாக அது இன்றும் நம்மிடம் கேட்கும் ஒரு கேள்வி, நான் இயேசுவை என் வாழ்க்கையின் உண்மையான ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்றேனா என்பதுதான். இன்றைய நச்சியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பாடல் 118 மேற்கோளிட்டு, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று கூறுகிறார். அதாவது மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் தோல்வி என்று நினைத்த சிலுவை இறைவனின் வெற்றி சின்னமாக மாறியது. மனிதர்கள் முடிவு என்று நினைக்கும் மரணம் உயிர்த்தெழுதலின் தொடக்கமாக மாறுகிறது. இதுவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரின் எண்ணமாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் தோல்வியின் பின்னால் இறைவனுடைய வெற்றியின் திட்டம் இருக்கலாம். இன்று வாழ்க்கையில் நாம் நிராகரிக்கப்படலாம், யாரோ நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், யாரோ நம்மை விட்டு சென்றிருக்கலாம், நாம் செய்த நன்மைக்கு பதிலாக துன்பம் வந்திருக்கலாம். அப்பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லை இறைவன் மூளைக்கல் ஆக்குவார் என்பதுதான். எனவே மனிதர்கள் நம்மை நிராகரித்தால் நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. மாறாக இறைவன் நம்மை இன்னும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் வளர வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் கவலைப்படாதீர்கள் என்றும் எதையும் நினைத்து கவலை வேண்டாம் என்றும் கூறுகின்றார். ஆனால் நம் காலத்தில் கவலை என்பது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிக்கொண்டு வருகின்றது. நாளைக்கு என்ன ஆகும், என் குழந்தைகளுக்கு என்ன ஆகும், என் உடல்நிலை, செல்வ செழிப்பு, குடும்பம், எதிர்காலம், இவையெல்லாம் என்ன ஆகும் என்ற பல கவலைகள் நம்மிடம் இருக்கலாம். ஆனால் புனித பவுல் ஒரு அழகான வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். நம் கவலையை ஜெபமாக மாற்ற வேண்டும். அதாவது நம் வாழ்வில் அடுத்து என்ன ஆகும் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக என் வாழ்வை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் வளர வேண்டும். ஆனால் நாம் எப்படி இறைவனிடம் ஜெபிக்கின்றோம்? இறைவா, இந்த துன்பத்தை, இந்த கவலையை என்னிடமிருந்து அகற்றும் என்று ஜெபிக்கின்றோம். ஆனால் நம் இறைவன் நம்மிடமிருந்து துன்பத்தையோ கவலையோ அகற்றுவதில்லை, மாறாக அத்துன்பத்தில் அக்கவலையில் நம்முடன் பயணிக்கின்றார். நம்முடன் இருந்து அந்த துன்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலை நமக்கு தருகின்றார். இதைதான் புனித பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அமைதி என்று பேசுகிறார். அமைதி என்பது துன்பம் இல்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை அல்ல. துன்பத்தில் நடுவிலும் நம் இறைவன் நம்முடன் இருக்கின்றார் என்பதை உணர்வதில் இருக்கின்றது. நாம் எப்போ இறைவனின் உடனிருப்பையும் பாதுகாப்பையும் உணர்கின்றோமோ அப்போதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் நல்ல கனியை நாம் நம் வாழ்வில் தர முடியும். எனவே இறை சமூகமே, நம் வாழ்வில் நம் இறைவனின் உடனிருப்பையும் அரவணைப்பையும் உணர்ந்து வாழ்வோம். அவரது தோட்டத்தில் நல்ல கனி தரக்கூடிய திராட்சை கொடியாக வளருவோம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமீன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: தமிழ் வழி இறைமொழி
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இன்று விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் நாம் நுழையவிருக்கிறோம். விருந்தோம்பலில் இருக்கின்ற முதல் திருக்குறளை இன்று நாம் நம்முடைய செய்தியாக ஏற்றுக்கொள்வோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த குறளின் பொருள் என்ன? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இல்வாழ்க்கை என்கிற அந்த வாழ்க்கை முறையை செய்வது என்பதை ஒரு கடமையாக ஏற்றிருக்கிறார்கள் என்றால், அந்த கடமையில் முதல் கடமையாக சிறப்புமிக்க தன்மையாக இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் அல்லது இதுதான் முதன்மையாக செய்யப்பட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன? அது விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்தோம்பி, விருந்தோம்பல் செய்து உதவ வேண்டும். வேளாண்மை செய்தல் என்றால் உதவுதல் என்று பொருள். ஆக விருந்தோம்பி வேளாண்மை செய்தல், இதை அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் ஒரு சிறப்பு செய்தியாக முன்வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு தேவையும் அங்கு இருந்திருக்கிறது. என்னவென்றால், இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் இங்கு பல வகையான உணவு விடுதிகள் இருக்கின்றன, பல வகையான தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் வீடுகளில் இருக்கிற வசதிகளை விட, வீடுகளில் கிடைக்கிற சுவை மிகு உணவை விட இன்னும் கூடுதல் சிறப்புத்தன்மையோடு இந்த சமூகத்திலே சாலையோரங்கள் என்றாலும் சரி, ஊர்கள் நகர்கள் என்றாலும் சரி, அங்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருகிற ஒருவர், அந்த ஊருக்கு புதிதாக வரக்கூடியவர் அல்லது அந்த வீட்டை தேடியே வருகின்ற ஒரு உறவினர், அவர்களுக்கு வேறு எங்கும் உணவு உண்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த சூழலில் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய முழு முதல் கடமையாக செய்ய வேண்டியது என்ன? அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தல், அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்தல், அவர்கள் தங்குவதற்கான வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல், இவை எல்லாமே அந்த இல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற கணவன் மனைவி இருவருக்குமே உரிய ஒரு கடமை என்பதாக இந்த குறள் நெறி குறிப்பிடுகிறது. விவிலியத்தில் இந்த விருந்தோம்பல் தொடர்பாக நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னை தேடி வந்த அந்த மாபெரும் மனிதர்கள், இறை மாந்தர்கள், அவர்களுக்கு விருந்தளிக்கிறார். ஆபிரகாமை பற்றி ஒரு சிறப்பு செய்தி உண்டு. ஒவ்வொரு நாளுமே யாருக்காவது விருந்தளித்து அதன் பிறகுதான் தான் உணவு உண்பது என்பதை ஒரு திட்டமாக வைத்திருக்கிறார் என்றும் ஒரு கதை உண்டு. ஆக இது இறை அடியார்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் கடமை, விருந்தோம்பல் செய்தல். இயேசு இத்தகைய விருந்துகளை அங்கு அங்கீகரித்திருக்கிறார். சக்கையுடன் சொல்கிறார், இன்று நான் உன் வீட்டில் உணவு உண்ண வேண்டும். சீமோன் இல்லத்திற்கு செல்கிறார், அங்கே விருந்து தொடர்பான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆக விருந்தோம்பல் என்பது இறையாட்சி நெறியில் ஒரு தலை சிறந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்று இந்த விருந்தோம்பல் என்பது, விருந்து அளித்தல் என்பது வேறு வகையான வகைகளிலே பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. விருந்து என்றால் அங்கு இறைச்சி இருக்க வேண்டும், அங்கு மது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான புரிதல். விருந்து என்பது தன் உறவினர்கள், நண்பர்கள், நெருக்கமானவர்கள், இவர்களுக்கு வழங்குதல் என்கிற ஒரு புரிதல். இவற்றையும் கடந்து விருந்து என்பது அங்கு உடனடியாக அதற்கான உடனடியான ஒரு பலனை, ஒரு லாபத்தை எதிர்பார்த்தல், மொய் எழுதுதல், இப்படிப்பட்ட வகைகளில் தான் இன்று விருந்துகள் நடக்கின்றன. இவற்றையெல்லாம் கடந்து விருந்தோம்பல் என்பது, அந்த காலத்தில் எந்த நேயத்தோடு விருந்தோம்பல் என்பது அங்கு வகுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் செய்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே விருந்தோம்பல் இங்கு நடக்கட்டும், நம் வீடுகளிலே நடக்கட்டும். அதற்கான தெளிவை நம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருமே பெருக்கிக் கொள்வோம். இன்று மீண்டும் இந்த திருக்குறளை இன்னும் ஒரு முறை நாம் சொல்வதற்கு முயல்வோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இறையேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 27 ஞாயிறிலே பயணித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இன்றைய இறை வாசகங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கின்றது. இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அந்த கேள்வி. நம்முடைய வாழ்க்கையை ஒரு திராட்சை தோட்டம் என கற்பனை செய்து கொள்வோம். அந்த தோட்டத்தை நாம் உருவாக்கவில்லை. நாம் பிறக்கும்போது நம் பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. நமது உடலை நாம் உருவாக்கவில்லை. நாம் எங்கே பிறக்க வேண்டும், என்னென்ன திறமைகள் வேண்டும் என்று நாம் தேர்வு செய்யவில்லை. மாறாக இவை அனைத்தும் நமக்கு நம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவேதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஒரு ஆழமான செய்தியை உணர்த்துகின்றது. நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய சொந்தமான சொத்து அல்ல, அது இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த பொறுப்பு என்ற ஒரு ஆழமான செய்தியை நமக்கு தருகின்றது. இன்றைய முதல் வாசகமான எசாயா அதிகாரம் 5 இறைவசனம் 1-7 வரை உள்ள இறை வார்த்தைகள் திராட்சை தோட்ட பாடல் என அழைக்கப்படுகின்றது. இங்கே ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடப்பதை நாம் பார்க்கின்றோம். திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் தனது தோட்டத்திற்கு தேவையான அனைத்தையும் தானே ஏற்பாடு செய்கின்றார். நல்ல நிலத்தை தேர்ந்தெடுக்கின்றார், அதை பயன்படுத்துகின்றார், சிறந்த திராட்சை கொடியை நடுகின்றார், வேலி அமைக்கின்றார், பாதுகாப்புக்காக கோபுரம் அமைக்கின்றார், திராட்சை ரசம் பிழியும் இடத்தையும் ஏற்பாடு செய்கின்றார். அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடித்தார். ஆனால் முடிவில் என்ன நடந்தது? அத்தோட்டம் நல்ல திராட்சை பழங்களுக்கு பதிலாக காட்டு திராட்சை பழங்களையே தந்தது. இந்த உவமை இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் உதாரணமாக அமைகின்றது. இறைவன் தமது மக்களாகிய இஸ்ரேலிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அதற்கு இறைவன் அவர்களிடம் எதிர்பார்த்தது நீதி மற்றும் நேர்மையை. ஆனால் அவர்கள் சமூக அநீதியை வெளிப்படுத்தினார்கள் என்று இறைவாக்கினர் எசாயா குற்றம் சாட்டுகின்றார். அதாவது பிரச்சனை தோட்டத்திலோ அல்லது தோட்டக்காரரின் பராமரிப்பிலோ இல்லை, மாறாக பிரச்சனை கனியில் இருந்தது. இன்று நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கின்றார் என்பது அல்ல, மாறாக இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை வைத்து நான் என்ன கனி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். இதுதான் இன்றைய வாசகத்தின் மிக ஆழமான இறையியல் உண்மையாக வெளிப்படுகின்றது. இறைவன் முதலில் நமக்கு தேவையானவை அனைத்தையும் தருகின்றார். பிறகு நம்மிடம் நல்ல கனியை எதிர்பார்க்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றார். பிறகு நம்மை அன்பு செய்ய அழைப்பு விடுக்கின்றார். அவர் நம்மை மன்னிக்கின்றார். பிறகு நம்மை மன்னிக்க சொல்கின்றார். அவர் நம்மை தேடுகின்றார். பிறகு நம்மிடம் விசுவாசத்தை கேட்கின்றார். அவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். பிறகு அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் இறைவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதிலிருந்து மட்டும் தொடங்கவில்லை, மாறாக இறைவன் ஏற்கனவே எனக்காக எவ்வளவு செய்திருக்கின்றார் என்பதை உணர்வதிலிருந்து தொடங்குகின்றது. இன்றைய நச்செய்தியில் குத்தகைக்காரர்கள் செய்த தவறு இழிவுபடுத்தியதோ கொலை செய்ததோ மட்டுமல்ல, அதற்கு முன்பே அவர்கள் ஒரு பெரிய தவறு செய்தார்கள். அவர்கள் தாங்கள் குத்தகைக்காரர்கள் என்பதை மறந்துவிட்டதுதான் அந்த மிகப்பெரிய தவறு. இன்றைய நச்செய்தியில் நாம் பார்ப்பது அந்த குத்தகைக்காரர்கள் உரிமையாளர் அனுப்பிய பணியாளர்களை கொலை செய்கின்றார்கள். பிறகு மகனை பார்த்து, இவன்தான் இந்த சொத்துக்கு வாரிசு, வாருங்கள் இவனை கொன்று அவனுடைய சொத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதாவது தோட்டம் எங்களுடையதாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதுதான் பாவத்தின் அடிப்படை மனநிலை. இன்று நாம் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கலாம். என் பணம், என் வீடு, என் பதவி, என் அதிகாரம், என் திறமை, என் நேரம், என் குடும்பம், என் வாழ்க்கை என்று நாம் கூட இந்த ஒரு மனநிலையை கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் இன்று நம்மிடம் கேட்கும் ஒரு கேள்வி, உண்மையிலேயே இவை அனைத்தும் உன்னுடையதா? திருப்பாடல் 24 இறைவசனம் 3 நாம் வாசிப்பது, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை என நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக நாம் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்திற்கும் பொறுப்பாளர்கள். இறைவன் நமக்கு கொடுத்ததை பாதுகாத்து வளர்த்து சரியான நேரத்தில் நல்ல கனியுடன் அவரிடம் திருப்பி கொடுப்பதே கிறிஸ்துவ மக்களாகிய நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பணத்தை பார்த்தால் இது என்னுடையது என்று சொல்லாமல் இறைவன் இதை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார் என்று சொல்லுவோம். நம்மிடம் உள்ள திறமைகளை பார்த்து நாம் பெருமை கொள்ளாமல் இந்த திறமையால் யாருக்கு பயன் தர முடியும் என்று கேட்போம். நமக்கு இருக்கும் நேரத்தை நமக்காக மட்டுமே என்று நினைக்காமல் இந்த நேரத்தில் யாருக்கு அன்பு தேவை என்று கேட்போம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் கனி என்பது நான் நல்ல மனிதன் என்ற தனிப்பட்ட உணர்வு மட்டுமல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா தெளிவாக சொல்கின்றார், நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்த பலி. நேர்மை தலைக்கும்

என்னிடம் சொல்வது, உனக்கு நான் கொடுத்த சிறிய தோட்டத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். அதாவது உனது குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்கொள். உங்கள் குழந்தை இறைவன் கொடுத்த திராட்சை கொடியாக இருக்கலாம், அதை வளர்க்கிறீர்களா அல்லது பிறரோடு ஒப்பிடுவதன் மூலம் காயப்படுத்துகிறீர்களா? உங்கள் கணவனோ மனைவியோ இறைவன் ஒப்படைத்த பரிசு, அவர்களை மதிக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் இறைவன் கொடுத்த பொறுப்பு, அவர்களுக்கு நேரம் செலவிடுகிறீர்களா? அனிதினமும் நீங்கள் சந்திக்கும் ஏழை எளியோர் இறைவன் உங்களிடம் கொடுக்கும் ஒரு அழைப்பு, உங்களால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்ய முடிகின்றதா? இன்றைய நச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மற்றொரு ஆழமான கருத்து, இறைவனுடைய இதயம் அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயம் என்பதாகும். இன்றைய நச்சியில் அந்த கொடிய குத்தகைக்காரர்கள் உரிமையாளர் அனுப்பிய அனைத்து பணியாளர்களையும் இழிவுபடுத்தினாலும் உரிமையாளர் இறுதியில் என் மகனை மதிப்பார்கள் என்று நினைத்து மகனை அனுப்புகிறார். இதில் நம் இறைவனுடைய இதயம் இரக்கமும் அன்பும் நிறைந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மனிதன் மீண்டும் மீண்டும் இறைவனிடமிருந்து விலகினாலும் இறைவன் மீண்டும் மீண்டும் மனிதனை தேடுகின்றார். இன்றைய வாசகம் இஸ்ரேல் மக்களின் பழைய வரலாற்றை மட்டும் கூறவில்லை, மாறாக அது இன்றும் நம்மிடம் கேட்கும் ஒரு கேள்வி, நான் இயேசுவை என் வாழ்க்கையின் உண்மையான ஆண்டவராக ஏற்றுக்கொள்கின்றேனா என்பதுதான். இன்றைய நச்சியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பாடல் 118 மேற்கோளிட்டு, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று கூறுகிறார். அதாவது மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் தோல்வி என்று நினைத்த சிலுவை இறைவனின் வெற்றி சின்னமாக மாறியது. மனிதர்கள் முடிவு என்று நினைக்கும் மரணம் உயிர்த்தெழுதலின் தொடக்கமாக மாறுகிறது. இதுவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரின் எண்ணமாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் தோல்வியின் பின்னால் இறைவனுடைய வெற்றியின் திட்டம் இருக்கலாம். இன்று வாழ்க்கையில் நாம் நிராகரிக்கப்படலாம், யாரோ நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், யாரோ நம்மை விட்டு சென்றிருக்கலாம், நாம் செய்த நன்மைக்கு பதிலாக துன்பம் வந்திருக்கலாம். அப்பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லை இறைவன் மூளைக்கல் ஆக்குவார் என்பதுதான். எனவே மனிதர்கள் நம்மை நிராகரித்தால் நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. மாறாக இறைவன் நம்மை இன்னும் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையில் வளர வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் கவலைப்படாதீர்கள் என்றும் எதையும் நினைத்து கவலை வேண்டாம் என்றும் கூறுகின்றார். ஆனால் நம் காலத்தில் கவலை என்பது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிக்கொண்டு வருகின்றது. நாளைக்கு என்ன ஆகும், என் குழந்தைகளுக்கு என்ன ஆகும், என் உடல்நிலை, செல்வ செழிப்பு, குடும்பம், எதிர்காலம், இவையெல்லாம் என்ன ஆகும் என்ற பல கவலைகள் நம்மிடம் இருக்கலாம். ஆனால் புனித பவுல் ஒரு அழகான வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். நம் கவலையை ஜெபமாக மாற்ற வேண்டும். அதாவது நம் வாழ்வில் அடுத்து என்ன ஆகும் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக என் வாழ்வை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் வளர வேண்டும். ஆனால் நாம் எப்படி இறைவனிடம் ஜெபிக்கின்றோம்? இறைவா, இந்த துன்பத்தை, இந்த கவலையை என்னிடமிருந்து அகற்றும் என்று ஜெபிக்கின்றோம். ஆனால் நம் இறைவன் நம்மிடமிருந்து துன்பத்தையோ கவலையோ அகற்றுவதில்லை, மாறாக அத்துன்பத்தில் அக்கவலையில் நம்முடன் பயணிக்கின்றார். நம்முடன் இருந்து அந்த துன்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலை நமக்கு தருகின்றார். இதைதான் புனித பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அமைதி என்று பேசுகிறார். அமைதி என்பது துன்பம் இல்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை அல்ல. துன்பத்தில் நடுவிலும் நம் இறைவன் நம்முடன் இருக்கின்றார் என்பதை உணர்வதில் இருக்கின்றது. நாம் எப்போ இறைவனின் உடனிருப்பையும் பாதுகாப்பையும் உணர்கின்றோமோ அப்போதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் நல்ல கனியை நாம் நம் வாழ்வில் தர முடியும். எனவே இறை சமூகமே, நம் வாழ்வில் நம் இறைவனின் உடனிருப்பையும் அரவணைப்பையும் உணர்ந்து வாழ்வோம். அவரது தோட்டத்தில் நல்ல கனி தரக்கூடிய திராட்சை கொடியாக வளருவோம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமீன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.